ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த நேயர்களே, ரேடியோ சாய் நிகழ்ச்சியில் வாரம் ஒருமுறை இடம்பெறும் தமிழ் நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. முதற்கண் நம் அன்பு தெய்வம் பகவான் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். சாய்ராம். நேயர்களே, இன்று நாம் கேட்க இருப்பது ரேடியோ சாய் தமிழ் நிகழ்ச்சியின் 380வது தொடர், ஆத்மார்த்த அனுபவங்கள், சிரவண மஞ்சரி மற்றும் தெய்வத்தின் அருளுரை ஆகிய நிகழ்ச்சிகள் இன்று இடம்பெறுகின்றன. முதலாவதாக வருவது சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக சென்னை சுந்தரம் பஜனை குழுவினை சேர்ந்த சாய் சகோதரர் திரிமூர்த்தி அவர்களுடைய ஆத்மார்த்த அனுபவ உரையாடலின் கடைசி பாகம். கேட்டு ஆனந்தமடைவோம்.

0: சாய்ராம் திருமூர்த்தி, உங்களை சந்தித்து தொடர்ந்து உரையாடுவதிலே மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் மிகவும் பொறுமையாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் பகிர்ந்து கொள்வது மிக நன்றாக இருக்கின்றது. சென்ற வாரம் இரண்டு அனுபவங்களை சொல்கிறேன் என்று சொல்லி ஒரு அனுபவத்தை சொல்லி முடித்தீர்கள்.
1: இன்னொரு ஒரு முக்கியமான அனுபவம் வந்து யூஸ்வலா எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா மேரேஜ். சோ ஒரு ப்ரப்போசல் சுவாமி கிரேஸ்ல ஒரு நாடகத்துல நடந்தது. ஒரு சாய் டிவோட்டி சுவாமியோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை பத்தி தெரிஞ்சிட்டு என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து மேரேஜ்க்கு வந்து வி ஆர் இன்ட்ரெஸ்ட் சொல்லி பகவான் கிட்டே மெசேஜ் போச்சு. சுவாமி வந்து எங்களை அழைக்கிறாரு இந்த மாதிரி வந்து பேசுறதுக்கு. அப்போ சுவாமி வந்து அவகிட்ட சொல்றேன், இந்த பையன் வந்து திரிமூர்த்தி நல்ல குட் பாய், என்னை வந்து 20 வருஷமா தெரியும், வெரி குட் பாய் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி பண்ணாரு. எங்க அப்பாவையும் கூப்பிட்டு பேசினாரு சுவாமி, இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அது வந்து இவங்க மூலியமா தான் தெரியும், அப்புறம்தான் அது சுவாமிக்கு ரீச் ஆச்சு. அப்போ சுவாமி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவை பார்க்கும்போது சொன்னாரு, உங்களை எதுக்கு கூப்பிட்டேனாக்கா, உங்க பையன் வந்து ஒரு பொண்ணு பார்த்தாச்சு, சோ கல்யாண ப்ரப்போசல் தான் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், சுவாமி இல்ல சுவாமி, நான் அதெல்லாம் பார்க்கவே இல்ல சுவாமி, இல்ல இல்ல இல்ல, அப்பனா நீ எதுக்கு வந்து உன்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாச்சு, சோ அதனால நீங்க போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துருங்கன்னு எங்க அப்பா அமுச்சு வச்சாரு சுவாமி. சோ அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு வந்தபோது நெக்ஸ்ட் டே என்ன கேட்டார், சுவாமி என்ன எங்க அப்பா அப்படின்னு. இல்ல சுவாமி ஆயுஷன் வந்து இருக்கா கார்ல. சுவாமி யூஸ் டூ வேர்ட்ஸ், வேஸ்ட் வேஸ்ட். சி சுவாமி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே உள்ள அர்த்தம் இருக்கும். சோ எனக்கு அது புரியல என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கன்சுகிட்ட சுவாமி வந்து எனக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ சுவாமி சொன்னாரு, சி த கேர்ள்ஸ் சைட் இஸ் ஆல்சோ சுவாமிஸ் டிவோட்டி அண்ட் தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூஆர் ஆல்சோ இன் த ஆர்கனைசேஷன். சோ சுவாமிக்கு ரெண்டு ரெண்டு கண்ணு மாறி, சோ போத் ஆஃப் யூ ஷுட் பி ஹாப்பி, ரெண்டு பேரும் சந்தோஷம் அதுதான் அதுலதான் இருக்கு அப்படின்னு சுவாமி சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து சுவாமி வந்து இன்னொரு இன்டர்வியூ என்ன மாத்திரம் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு சுவாமி வந்து என்ன கேட்டாரு. இப்ப நான் சொன்னேன், எனக்கு எப்பவுமே வந்து சுவாமியோட தாட்ஸ் தான் ரொம்பவும் இருக்கு. எப்போ சுவாமி வந்து என் லைஃப சேவ் பண்ணாரோ அதோட கிரேட்டஸ்ட் வேற எதுவுமே இல்லை. எனக்கு இந்த தாட் எதுவுமே வரல, எனக்கு எப்ப பார்த்தாலும் சுவாமி ஞாபகம் தான் இருக்கு, ஆனா பஜன்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சுவாமி வந்து சொன்னாரு, சுவாமி தான் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி டிசைட் பண்ணாரு. அங்க லாஸ்டா இன்டர்வியூ நடக்கும்போது அப்பா அம்மா இருந்தா அவரோட ஃபேமிலியும் இருந்தாரு. சுவாமி கேட்டாங்க என்ன அப்படின்னு. அப்போ என் விருப்பத்தையும் சொன்னேன். அப்போ சுவாமி சொன்னாரு, உன் விருப்பம் சுவாமி அப்படின்னாக்கா சுவாமி தான், அதை நான் உனக்கு அகெயின்ஸ்டா எதுவும் பண்ண மாட்டேன், நான் வந்து உன்னுடைய ஆசையை பூர்த்தி பண்றேன், சுவாமி தான் உனக்கு எப்பவுமே அப்படின்னு சுவாமி.
0: ஆக நீங்க இதுவரையில நீங்க வந்து ஃபர்தரா அந்த ப்ரப்போசல் எதுவும் பர்சீவ் பண்ணல, மேரேஜும்
1: பண்ணிக்கல. ஏன்னா சுவாமி கிட்ட சொன்ன சுவாமி தவிர சுவாமி அந்த லாஸ்ட் இன்டர்வியூல சொன்ன சுவாமி கிட்ட, சுவாமி உங்களை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லை, சுவாமி யூ ஆர் எவ்ரி திங் ஃபார் மீ, எவ்ரி திங் இன் மை லைஃப் இஸ் யூ சுவாமி அப்படின்னு நான் வந்து லாஸ்டா சொன்னேன். சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, அதே நீ என்ன நினைக்கிறியோ என்ன விருப்பமோ அதே அப்படின்னு சுவாமி ஒத்துண்டாரு.
0: நீங்க சொன்னார் போல அதுல கண்டிப்பா ஒரு உள்ளர்த்தம் இருக்கும்.
1: இதுல வந்து ஒரு சின்ன மிரக்கல் என்ன அப்படின்னா உள்ள அர்த்தம், இது இத பத்தி வந்து முதல்லயே தெரியாது, ஆனா ஒரு ஃபியூச்சர் டேட்ல, ஏன்னா சுவாமி பண்றது எப்பவுமே இமீடியட்டா வந்து உங்களுக்கு தெரியாது. ஃபியூச்சர்ல ஒரு சாய் டிவோட்டி, அதாவது எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவர் ஆசைப்பட்டாரு என்னுடைய ஹாரோஸ்கோப்பை பாக்கணும்னு. இதுவரையிலும் எனக்கு வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் எடுத்தது இல்ல. சோ அந்த டீட்டெயில் ஹாரோஸ்கோப் அவராவே போய் என் டேட்டை சொல்லி எடுத்துன்னு வந்தவுடனே அதுல அந்த ஹாரோஸ்கோப்ல போட்டிருந்தது, யூ ஹாவ் அ குஜா தோஷம் அப்படின்னு போட்டிருந்தது. அதுல வந்து குஜா தோஷம் என்னன்னா, யூ வில் ஹாவ் எ வெரி ப்ராப்ளமேட்டிக் மேரேஜ் லைஃப் ஆர் இட் வில் பி எ டைவர்ஸ் அப்படின்னு அந்த வேர்ட்ஸ் இன்னமும் அந்த புக் வச்சிருக்கேன், அந்த போட்டிருந்தது. அப்பதான் தோணுது, சுவாமி எப்படி வந்து ப்ராப்ளமே இல்லாம என் லைஃப ஸ்மூத் ஆக்கி விட்டாருன்னு அப்பதான் புரிஞ்சுது. சோ அது வந்து எல்லாருக்கும் தெரியல அந்த நேரத்துல, ஏன்னா வந்து எல்லாருக்கும் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது. நிறைய பேர் வந்து சொன்னா, ஓ இந்த பையன் சாமி கல்யாணம் பண்றேன்ற சொல்றாரு, ஆனா இவன் வந்து பண்ணிக்க மாட்டேங்கிறானே, அடம் பிடிக்கிறானே அப்படின்னு தான் நினைப்பு வந்து
0: அப்படிதான் இருக்கு.
1: உள்ள சாமி என்ன சொன்னாருன்னு யாருக்கும் வந்து அது புரியல. உள்ள
0: இந்த விஷயத்தெல்லாம் தான் சுவாமி கன்சிடர் பண்ணிதான் அந்த மேரேஜே வந்து சுவாமி மூலமாவே வேண்டான்னு
1: சொல்ல வச்சு வச்சிருக்காரு. இது வந்து உள்ள அர்த்தம் சுவாமிக்கு தான் அது தெரியும், சுவாமி எப்படி வந்து காப்பாத்திருக்காரு. அண்ட் மோரோவர் நான் வந்து என்னுடைய எண்ணங்கள் இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் சுவாமி எனக்கு லைஃப் கொடுத்தது வந்து சுவாமி மேலதான் இருக்கிறத தவிர எப்படி என்னால இன்னொரு வந்து ஒரு இதை வந்து இது பண்ண முடியும்ன்றது எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே சுவாமியா தான் நான் என்னுடைய லைஃப் ஏத்துட்டு இருக்கேன்.
0: நிச்சயமா நிச்சயம்.
1: அதனால எனக்கு அந்த ரெண்டாவது வந்து தாட் எனக்கு வரல.
0: ரொம்ப சந்தோஷம் திருமூர்த்தி, ரொம்ப அருமையாக இந்த விஷயத்த சொன்னீங்க. நீங்கள் சுந்தரம் பஜனை குழுவில் இருப்பதால் கொடைக்கானல் அங்கெல்லாம் சென்றிருக்கும் பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறோம்.
1: ஆமா அண்ணா,
0: சுவாமி கொடைக்கானலுக்கு வரும்பொழுதெல்லாம் பஜனை குழு அங்கே சென்று அவர்கள் முன்னிலையிலே பாடுவார்கள், சுவாமியே அவர்களை அழைத்ததும் உண்டு. அப்படி உங்களுக்கு கொடைக்கானலே ஏதாவது அனுபவம் ஏற்பட்டிருக்கிறதா அதை பற்றி?
1: கொடைக்கானல் முதல் முதலா கோடையில வந்து சுவாமியோட பஜன்ஸும் சுவாமி வரவு அங்க இருக்கிறதும் தர்ஷன்ஸும் முதல் முதலா எப்போ தெரியும்னா 1991 அப்போ வந்து நம்மளுடைய சுந்தரம் பஜன் குரூப்ல கொஞ்சம் சீனியர் குழுவினர் வந்து சேர்ந்து டிசைட் பண்ணா போலான்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயாச்சு. அங்க சுவாமி என்ன ரீச் ஆகி கொடைக்கானல்ல அவ வந்து டெய்லி செஷன்ஸ் போயிட்டு இருக்கா. இங்க வந்து சில குழு அங்கத்தினர்லாம் இங்க இருந்தோம். அப்போ வேளக்கிழமை பஜன் யூஸ்வலா வேளக்கிழமை சண்டே நடக்கும் இல்லையா. அப்போ நான் வேளக்கிழமை ஆபீஸ் முடிஞ்சு என்னுடைய புது ஆபீஸ் அப்பதான் சேர்ந்தேன் நான். அது முடிச்சு நான் வந்திருக்கும் போது பஜன் ரூம் ஒண்ணு இருக்கு, இங்க நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். அந்த ரூம் நானும் டிபி சார் பிரேம்குமார் சாரும் அங்க மீட் பண்ணோம், பேசினோம். நாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணோம், எங்க மனசெல்லாம் நம்ம மனசெல்லாம் கோடையில இருக்கு, கொடைக்கானல் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தது இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல, ஆனா ரொம்ப ஆசையா இருக்கு. அவெல்லாம் போயிருக்காளே, நம்மளும் போகணும், அங்க சுவாமியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு அவரும் பிரேம்குமார் சாரும் சொல்றாரு, நானும் சொல்றேன். சரி அப்படின்னா மூர்த்தி நம்ம ரெண்டு பேரும் வந்து போலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு பிரேம்குமார் எனக்கு சொல்றாரு. நானும் பிரேம்குமார் சார் நம்ம போகணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி நானும் ஒத்துண்டேன். சோ பிரேம்குமார்னா அவரும் நான் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ எதுவுமே கவலைப்படாத, நான் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிடுறேன், நீ வந்துடு அந்த டைம்ல நாளைக்கு அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே நைட்டே போய் என்னுடைய பேக்கிங் எல்லாம் பண்ணி சூட்கேஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுட்டேன்.
0: சோ நீங்க போறதுக்கு
1: தயாராயிட்டேன். நான் போறதுக்கு தயாராயிட்டேன். கொடைக்கானல் எப்படி இருக்கோ எங்க இறங்கணும் ஒன்னும் தெரியாது. ஆனா ஒரு க்ளூ மாத்தம் கிடைச்சது, லேக் கொடைக்கானல்ல இருந்து சுவாமி சாய் ஸ்ருதி ஆசிரமம் கிட்ட அப்படின்னு ஒரு க்ளூ கிடைச்சது. நான் பிரேம்குமார் அண்ணன் கிட்ட சொன்னேன், அண்ணன் நம்ம வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இறங்கிடுறோம் லேக்ல, அப்புறம் தான் மத்ததெல்லாம் நம்ம இறங்கி நம்ம ஆசிரமம் கிட்ட போயிடும், சுவாமி ஏதோ இன்ட்யூஷன் கொடுக்கறாரு, நீங்க எனக்கு தயவு செய்து வந்துருங்க. அதே மாதிரி பஸ் லேக் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்டோட டக்குன்னு இறங்கிட்டோம் பஸ்ல இருந்து. விடுபிடு விடு விடு விடுன்னு நடந்தோம். அங்கிருந்து லேக்ல இருந்து பார்த்தா நிறைய க்ரௌட் அங்க நிக்கிறது தெரியறது. சுவாமி தர்ஷன் ஓர் ஆயிருக்குமோ என்னவோ தெரியலையே, பஸ் வந்து 8 மணிக்கு ரீச் ஆயிருக்கே அப்படின்னு சாய்ராம் சாய்ராம் சாய்ராம் சொல்லி ப்ரே பண்ணிட்டே நாங்க ரெண்டு பேரும் சொல்லிண்டே நடந்து வந்துட்டு இருக்கோம் லேக்கு தாண்டி. வந்த உடனே கிட்ட ரீச் ஆன உடனே நம்ம குழுவினர் ஏற்கனவே போனவாலாம் வந்துட்டு, அப்பா நேத்து சுவாமி எங்க கூட பேசினாரு, இன்னைக்கு கூப்பிடுவாரு, சீக்கிரம் வா அப்படின்னாரு. சீக்கிரம் எங்கிருந்து வருது, பஸ்ஸுக்கு உடனே இறங்கணும், ஸ்நானம் பண்ணல, குளிக்கல, சேஞ்ச் பண்ணல, ஒயிட் ட்ரெஸ், கலர் ட்ரெஸ்ல இருக்கோம், எப்படி சாமிய தரிசனம் பண்றது அப்படின்னு ஒரு உள்ள ஒரு இதுல நினைச்சுட்டு இருக்கும் போது எதிர்க்க கேட் வந்து ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு, வாங்க சார் இங்க அப்படி. வாட்ச்மேன், சாய்ராம் இங்க யூஸ் பண்ணீங்க, இங்க முதலாளி எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுடைய கதவு ஓபன் பண்ணி ஹால கொடுத்து பாத்ரூம் காமிச்சு நீங்க ஸ்நானம் பண்ணீங்க. உடனே போய் இது லக்கேஜ் எடுத்து ஒயிட் ட்ரெஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டு ரெடியா வச்சுட்டு ஒரு ஒருத்தரா போய் ஒரு 2 நிமிஷத்துல குயிக்ஸ் மீல்ஸ் மாதிரி குயிக் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டோம் நாங்க. வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துல ஒயிட் ட்ரெஸ் போட்டு அந்த லக்கேஜ் அங்கேயே போட்டுட்டு ஓபனா அப்படியே விட்டுட்டு நாங்க அந்த செக்யூரிட்டிக்கு கோடி நமஸ்காரம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சாய் ஸ்ருதி கேட் கிட்ட போகும்போது குயிக் சீக்கிரம் சீக்கிரம் ஒரே நிமிஷத்துல சாமி வரப்போறாரு இப்போ அப்படின்னாங்க. நேரம் ஓடி போய் அங்க மேல அந்த வரண்டால அங்க உட்கார்ந்தோம். எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் செகண்டுக்கெல்லாம் கதவு அந்த தாப்பால் ஓபன் ஆகி சாமி வெளியே வராரு. பிரேம்குமார் அண்ணா ஏற்கனவே எழுதி வச்சிருந்த லெட்டரை சுவாமி கிட்ட கொடுத்து சுவாமி உடனே அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் அங்க வாங்கினாரு. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருந்தார்னா, சுவாமி எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க அப்படின்னு எழுதியிருந்தார் அவர். அந்த லெட்டரை வாங்கின மறு மாசமே அவருக்கு அந்த சுவாமி அந்த அனுகிரகம் சுவாமி கொடுத்தாரு. சோ சுவாமி சொன்னாரு உடனே நெக்ஸ்ட் என்ன வேர்டு யூஸ் பண்ணார்னா, இன்னொரு ரவுடியும் வந்தாச்சே அப்படின்னாரு. என்ன பார்த்து இன்னொரு ரவுடியும் வந்தாச்சே, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது இந்த செஷன் தர்ஷன் முடிஞ்ச உடனே சுவாமி கார் வெளியே வந்தது. சுவாமி கார்ல ஏறினாரு. எங்க அங்கத்தினர் எல்லாம் சொன்னாங்க சுவாமி வர சொல்லி இருக்காரு, நம்ம வி ஆர் ஃபாலோயிங் சுவாமிஸ் கார் அப்படின்னு சொல்லி, சுவாமியோட ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ற அந்த பஸ்ல எங்களை எல்லாரையும் அந்த பஸ்ல உட்கார வச்சு அந்த பஸ் சுவாமி காரை ஃபாலோ பண்ணுது. ஃபாலோ பண்ண உடனே சுவாமி கார் போய் ஒரு இடத்துல நின்னுது. சுவாமி வந்து அந்த கார்ல உட்காந்துருக்க டிவோட்டி அமைச்சு வாங்கிட்டு வர சொல்றாரு. என்னன்னாக்கா அந்த பஞ்சு முட்டாய் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் பஸ்ல கொடுக்க சொல்லேன் சுவாமி கொடுத்த. அது என்னன்னா அந்த பையன் மிந்தின நாள் வந்து ரொம்ப அழுதுருக்கான். சுவாமி பேப்பர் கட்டிங், சுவாமி கொடைக்கனால இருக்காரு அப்படின்ற அந்த கட்டிங் சுவாமி போட்டோ வச்சு அழுதுருக்கான். சுவாமி வியாபாரமே ஆகல சுவாமி, சாப்பிட கூட இல்ல சுவாமி, நீங்க தான் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு சுவாமி போய் அவன் எதிர்க்க காரை நிறுத்தி, அமௌண்ட் என்ன கூட இல்ல சுவாமி, இத போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லி அந்த பையன் அந்த இதுக்கு பஞ்சு மிட்டாய் கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்க வச்சு அந்த அனுகிரகம் பண்ணி இது பண்ணாரு. திருப்பியும் சுவாமி கார் ப்ரொசீட் ஆகி கொடைக்கானலுடைய பார்க்குன்னு ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துல போய் இருந்த உடனே அங்க போட்டோஸ் எல்லாம் எடுப்பா. அந்த குரூப் ஃபுல்லா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிவோட்டீஸ் எல்லாரும் ஒரு ஒரு இடத்துல கிளிக் பண்றா கேமரா வச்சுட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் தான் தெரியும், நிறைய பேர் கேமரா வச்சிருப்பா இன் டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ். அப்ப சுவாமி ஒரு ஒருத்தரா வந்து கூட வச்சு இண்டிவிஜுவல்ஸ் போட்டோ கிளிக் பண்ணி எடுத்திருந்தாரு. குரூப் போட்டோவும் அந்தந்த குரூப்பாவும் குழுவினத்தரும் போட்டோ எடுக்கிறாரு. சோ எல்லாருக்கும் வந்து அனுகிரகம் கிடைச்சது சுவாமி கிட்ட இருந்த அந்த போட்டோ. திருப்பியும் சாய் சுத்திக்கே போயிட்டோம் எல்லாரும் சுவாமி கால ஃபாலோ பண்ணி. மறுநாள் ஒருத்தரும் ஒரு ஸ்டூடெண்ட் போட்டோ கொடுக்கறாரு, ஆனா எதுவுமே சரியா வரல எங்க குரூப்ல இருக்கிற இது. சோ சுவாமி சொன்னார் சரியாவே வரலடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியில நாங்க செஷன்லாம் முடிஞ்சு கொடைக்கானல் கிளம்புற அன்னைக்கு முந்தின நாள் ஒரு டிவோட்டி புட்டபர்த்தியில ஒரு ஷாப் வச்சிருக்காரு அவர், ரொம்ப டிவோட்டி. அவரு வந்து சுவாமி கிட்ட இந்த போட்டோ கொடுத்த உடனே அது சூப்பரா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த போட்டோ ரொம்ப கிளியரா இருந்தது. சுவாமி ஃபுல் சைஸ் போட்டோ அலாங் வித் சுவாமி ஆல் த எங்க நம்மளுடைய குழு மெம்பர் ஒரு ஒருத்தரும் இண்டிவிஜுவலா எடுத்திருந்த போட்டோ சுவாமி வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரொம்ப நல்லா வந்திருக்கடா அப்படின்னாரு. அதை ஒரு ஒருத்தரும் எடுத்துட்டு போய் அவாவா வீட்டுல பெரிய லைஃப் சைஸ் எல்லாம் பண்ணி உள்ள வச்சிருந்தேன். அது ஒரு பெரிய பாக்கியம் சுவாமி கூட அந்த போட்டோ கிடைக்கிறதுக்கு. அது இல்லாம இந்த அங்கத்தினர்னா மிந்தின நாள் வந்து சுவாமியோட லஞ்ச் சாப்பிட்டுருக்கா சுவாமி சாய் சுத்தியில. ஒரு ஒருத்தருக்கும் சுவாமி சர்வ் பண்ணி ஒரு ஒருத்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காரு. சோ இந்த அனுகிரகம் சுவாமி கிடைக்கிற இந்த கொடைக்கானல் வந்து ஒரு பெரிய பாக்கியமா இந்த குழுவினருக்கு இருந்து கிடைச்சது.
0: கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு பிரத்யேகமா
1: இதுல ஒரு அனுபவம் என்னன்னா, சுவாமி வந்து என்னெல்லாம் எங்க நடக்குதோ சுவாமிக்கு தெரியாம இருக்காது. சுவாமிக்கு எல்லாமே தெரியன்ற ஒரு ஸ்மால் ஒரு இன்ஸ்டன்ஸ் என்னன்னா, கொடைக்கானல்ல நானும் சந்திரசேகர் என்ற அந்த ஒரு குழு அங்கே வெங்கட்ராமன் அவரும் இந்த தர்ஷன் லைன்ல உட்காந்து பேசிட்டே இருந்தோம் நாங்க. அப்போ சுவாமி தர்ஷனுக்கு வந்தாரு வெளியே. வந்த உடனே தர்ஷன் கொடுக்க வந்துட்டு இருக்கும் எங்கிட்ட வந்துட்டு இப்படி சைன் பண்ணார். அவரையும் என்னையும் காமிச்சு அந்த சாய் பிரதர். எனக்கு புரியல என்ன சுவாமி சொல்றாரு, ஜஸ்ட் பேசல சுவாமி சைன் தான் காமிச்சாரு. திருப்பியும் சந்திரசேகரோடைய முன்னாடி போய் நின்று சுவாமி இப்படி காமிச்ச உடனே சந்திரசேகர் சிரிச்சிட்டாரு. ஏன்னா அவர் புரிஞ்சிட்டு சார் நம்ம பேசுன சுவாமி வந்து சட்டில் ஃபார்ம்ல இன்ஃபார்ம் பண்றாரு, பார் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி. சுவாமிக்கு வந்து எல்லாமே தெரியும்ன்ற இந்த ஒரு அத்தாட்சி தவிர வேற எதுவுமே தேவையில்லை. எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி என்னன்னா நடக்குதுன்னு தெரியும் சுவாமி. இதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்டன்ஸ். இன்னொன்னு என்னன்னா, சுவாமி வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து சுவாமி கையிலேயே பரிமாறினாரு. அது வந்து சில நாள் கழிச்சு உள்ள இன்டர்வியூல சேம் சுந்தரம் பஜன் குரூப் குழுவினருக்கு எல்லாருக்குமே நாங்க அடிக்கடி ஒரு ஒரு வருஷமும் கொடைக்கானலுக்கு இந்த தமிழ் நியூஇயர்ஸ் டேக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ சுவாமி ஒரு தமிழ் நியூஇயர்ஸ் டேல எல்லாரையும் அழைச்சி சுவாமி தன்னுடைய கரங்களாலேயே எல்லாருக்கும் வந்து பரிமாறினாரு ஃபுட் சாய் செஷன். இது ஒரு பெரிய ஒரு பாக்கியமா நினைச்சு பார்க்க கூட பார்க்க முடியாம ஒரு அனுபவம் சாயிரம்.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: இது முடிஞ்ச உடனே இன்னொரு பாக்கியம் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு சுவாமி கொடுத்தாரு. அப்போ இந்த வருஷம் வந்து 2006. அப்போ புட்டபர்த்தியில அதிருத்ர யஜ்ஞ மகாயஜ்ஞம் நடக்குது. சுவாமி டிக்ளேர் பண்ணிட்டாரு சென்னையில வந்து அதிருத்ர நடக்கும் நெக்ஸ்ட் அப்படின்னு. அக்டோபர் மாசத்துல ஒரு எனக்கு ஒரு போன் கால் வருது. அது யாருன்னா நம்ம ரமணி சார் எஸ்பி சார் போன் பண்ணி, திருமூர்த்தி சுவாமி இன்னைக்கு வந்து உன் பேரை சொல்லி அதிருத்ரத்துல வந்து இந்த கோர் கமிட்டி பாய்ஸோட உன்னை போட சொல்லியிருக்காரு, நீ நாளைக்கே பயோடேட்டா அனுப்பு அப்படின்னு சொன்னார் போன்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. உடனே மறுநாளே பயோடேட்டா அனுப்பிச்ச உடனே சுவாமி அது வந்து எப்படின்னாக்க இந்த கோர் கமிட்டி பாய்ஸ வந்து பிளஸ் பண்றதுக்கு ஒரு லேட்டர் டேட்ல கொடுத்து நாங்க எல்லாருமே போயிருந்தோம். சுவாமி வந்து வரண்டால வர உட்கார வச்சுட்டு சுவாமி பிளஸ் பண்ண கூப்பிட்டாரு. அப்போ சுவாமி வந்து கையை பிடிச்சிட்டு ஸ்டூடெண்டோட கையை பிடிச்சிட்டு அந்த டோர் வெளியே வரும்போது சுவாமி, திரிமூர்த்தி தானே நீ, திரிமூர்த்தி தானே அப்படின்னு, ஆமா சுவாமி நான் ஓடி போய் சுவாமியோட நீல் டோன் பண்ணிட்டு, சுவாமி நீங்க அதிருத்ர யஜ்ஞத்து மெட்ராஸ் நடக்க போத கண்டிப்பா வரணும் சுவாமி, நீங்க வந்து கிட்ட இருந்து நடத்தி கொடுக்கணும் சுவாமி, எங்க எல்லா மெட்ராஸுடைய பக்தர்களும் பிரேயரா பிரார்த்தனை பண்றோம் சுவாமி, நீங்க அதை கண்டிப்பா எங்களுக்கு பண்ணி தரணும் அப்படின்னு. அப்பதான் சுவாமி கேட்டாரு, மெட்ராஸ்ல எல்லாரும் எப்படி இருக்கா அப்படின்னு சொன்ன. சுவாமி ரொம்ப நல்லா இருக்காங்க, எல்லாரும் உங்களையே நினைச்சிட்டு இருக்காங்க சுவாமி, நீங்க வரணும்னே வந்து எல்லாரும் மனசார வேண்டிட்டு இருக்கா சுவாமி, நீங்க வரணும், நான் வரேன் வரேன் வரேன் அப்படின்னு சொன்னார் சுவாமி. அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டியும் கிட்ட வந்துட்டு சொன்னார், மெட்ராஸ்லாம் எல்லாம் எப்படி இருக்காங்க, ரெண்டு வாட்டி சுவாமி கேட்டார் மெட்ராஸ்ல எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி, நான் வரேன் வரேன் சொல்லிட்டு சில கோர் பாய்ஸுக்கும் சுவாமி வந்து பிளஸ்ஸிங்ஸ் எப்படி பண்ணார்னா, விபூதி வர விஷயம் எல்லாருக்கும் வந்து பிளஸ்ஸிங்ஸ் பண்ணாரு. இந்த அதிருத்ரம் ஆரம்பிக்கும் போது நல்லா பண்ணுங்க சுவாமி, உங்களோட எல்லாம் இருக்கேன் அப்படி. ஓமகுண்டம் இன்சார்ஜ் கணேஷ் கூட விபூதி வர விஷயம் சுவாமி வந்து அவரை பிளஸ் பண்ணாரு, பிளஸ் பண்ணி நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. சோ நானும் சுவாமிக்கு வந்து லெட்டர் கொடுத்து உத்தரவு எடுத்துட்டு நானும் சென்னைக்கு வந்தேன். சுவாமி அனுகிரகத்துல எனக்கு இந்த ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் உடைய இது கிடைச்சது. நான் அந்த குரோ குரூப் ஸ்டோர்ஸ்க்கு அப்போ டெய்லி ப்ரேயர் பண்ணி நாங்க ஸ்டோர்ஸ்ல இருந்து எங்களுடைய குரூப்ஸ் எல்லாம் அங்க ப்ரே பண்ணுவோம். அப்போ நாங்க டிசைட் பண்ணோம், இந்த சின்ன இடம் வந்து நம்ம ஸ்டோர்ஸ்க்கு பத்தாது. எல்லா பசங்களும் நாங்க பேசிட்டோம். ஜி கே ராமன் சார் வந்து டெய்லி வருவாரு, அவரு ராத்திரியும் பகலும் வந்து உழைச்சிட்டு இருந்தாரு அங்க இதுல. அப்போ போய் அப்ரோச் பண்ணும்போது அவர் சொன்னாரு, கவலைப்படாதப்பா நான் கண்டிப்பா உனக்கு தரேன், நீ சொல்லி எந்த இடம் வேணும்னு. சோ நாங்கெல்லாம் டிசைட் பண்ணோம் அந்த லேப் வந்து வேணும், பெருசா இருக்கு, ஏன்னா சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்றதுக்கெல்லாம் அது ஏதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது இது முடியுமா சுவாமின்னு தான் நாங்க கேட்டோம் அவரை, ஜி கே ராமன் சார. அவர் சொன்னாரு, ஏன்பா முடியாது, கண்டிப்பா நாளைக்கே இதை நான் வந்து கொடுக்க சொல்றேன்னு சொல்லி இமீடியட்டா ஆர்டர் பண்ணி எங்களுக்கு கொடுக்க சொன்னாரு. ஃபர்ஸ்ட் டேயே பெரிய பெரிய சுவாமி போட்டோ எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒட்டணும், பஜன் பண்ணோம், நாராயண சேவை பண்ணோம், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சோம் அதிருத்ர ஸ்டோர்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ள ஸ்டாக் பண்றதுக்கு. அது ஸ்டாக் பண்ணதுல இருந்து ஒன்னு ஒன்னா அப்படியே அக்ஷய பாத்திரம் மாதிரி வந்துட்டே இருந்தது. எங்களுக்கெல்லாம் வந்து வந்து ஒரு சப்போர்ட்டா வந்து அசஸ் பண்ணவே நான் சொல்ல வேண்டாம் அண்ணா, உங்களுக்கே தெரியும் நீங்க ஒரு ஒரு மெயின் ஒரு சப்போர்ட்டிவா இருந்து எல்லா ஐட்டம்ஸும் வந்திருக்கா வந்திருக்கான்னு செக் பண்ணி நீங்க சொல்லுவீங்க. அதே மாதிரி அண்ணா நகர்ல வந்து சாய் பிரசாத் அவரு வந்து ஒரு சப்போர்ட்டிவா அவரு வந்து செக் பண்ணுவாரு. அதே மாதிரி நம்ம டிபி சார் சுரேஷ் வந்து இது பண்ணியிருந்தார். அது இல்லாம யூத் பசங்க எல்லாமே என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா எல்லாரும் ஒரே ஃபேமிலி. சுவாமி சொல்லுவாரு, யூனிட்டி இஸ் டிவினிட்டின்ற மாதிரி எல்லாரும் ஒரே மைண்ட்ல ஒர்க் பண்ணி அந்த ஸ்டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐட்டமும் எங்கெல்லாம் எங்க வைக்கணுமோ ஒரு ஒரு ஆர்டர்லி டிசிப்ளின் வேல நாங்க அதை வந்து அடுக்கி அவ்வளோ அந்த ஸ்டோர்ஸ் ரூமே ஃபுல்லா நிறைஞ்சி எடுத்து சாயிரம்.
0: அது மட்டும் இல்ல, அந்த திருத்ர மகா எக்ஸாம் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் எல்லாருடைய
1: லைஃப்லயும்.
0: கரெக்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருந்தது. எல்லாருமே மனசை மாத்தினா
1: ஒரு பெரிய இன்வால்மெண்ட் அண்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஹவு டு ஒர்க் ஃபார் சுவாமி
0: அப்படிங்கறதுக்கு தான் அது ஒரு பெரிய மகத்தான ஒரு அந்த அதிருத்ர மகா யஜ்ஞம்ங்கிறது வெளியில நடந்தது, பட் உள்ள இருக்கிற அந்த ஒரு போராட்டங்கள் எல்லாம் வந்து அது வந்து மாற்றி ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய
1: டிரான்ஸ்பர்மேஷன்
0: அதுல நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்க. இப்ப நீங்க சொல்லும் பொழுது உங்களோட அன்னைக்கு அந்த நாள்ல ஒர்க் பண்ண அந்த அனுபவங்கள்லாம் எனக்கும் ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப சந்தோஷம் திருமூர்த்தி.
1: உங்களோட ஆனா கூட இருந்தவங்க வந்து மெய்யப்பன் ஏழுமலைன்னு சொல்லிட்டு ஈரோட்ல அவளும் ஒரு பெரிய வந்து ஒரு சப்போர்ட்டிவா பண்ணா. ஏழுமலை எப்பவுமே என்னோட இருப்பாரு, எந்த விஷயமா இருந்தாலும் அவருக்கு நான் வந்து ஷேர் பண்ணி சொல்லுவேன். அது வந்து லேட்டரா தான் புரிஞ்சது எதுக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நாங்க ஸ்டோர்ஸ் உள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். 100% ஆஃப் த ஒர்க் அப்பவும் செக்லிஸ்ட் போடுவோம். ஒரு ஒரு சாப்ட்வேரை டெவலப் பண்ணி மணியன்னு ஒரு ஐடி இதுல ஒர்க் பண்ணியிருந்தவர் அவர் லேப்டாப் கொண்டாந்து கொடுத்து ப்ரோக்ராமே பண்ணி எந்த ஐட்டம் வந்து லெஸ் ஆகுதோ உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி பிரிண்ட் அவுட் வர நிலைமைக்கு நான் எடுத்துட்டு வந்துட்டு செட் பண்ணி வைக்கும்போது சுவாமி அங்க மெசேஜ் அனுப்புறாரு சக்கரவர்த்தி சார்கிட்ட, இந்த மாதிரி திருமூர்த்தியை வந்து ரெசிடென்ஸ்க்கு வர சொல்லுன்னு சொல்லி. சக்கரவர்த்தி சார் நம்ம வி ஸ்ரீனிவாசன் சார் ஆல் இண்டியா பிரசிடென்ட் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணி நாளையில இருந்து நீ அங்க வந்துருப்பா அப்படின்னு.
0: சோ பகவானுடைய ரெசிடென்ஸ்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு
1: சுவாமி வாய்ப்பு சுவாமி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி நஞ்சுன் தீஷதர் புரோஹித் வந்து ஸ்டோர்ஸ பார்த்து சொன்னாரு, இத மாதிரி ஸ்டோர் பாக்கிறதுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, அவ்வளோ டிவைனா எங்க வீடு மாதிரி இருக்கு, நான் எதுவோனா நான் எடுத்துட்டு போலான்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருக்கீங்கன்னு அவரே ரொம்ப உகந்து
0: வியந்து சொன்னார்.
1: வியந்து
0: இதெல்லாமே எனக்கு நல்லா ஞாபகத்துக்கு வருது நீங்க சொல்லும் பொழுது. அது ஒரு யூனிக் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதிருத்ர மகாயஜ்ஞ எக்ஸ்பீரியன்ஸ். கடைசியா
1: நான் வந்து என்னன்னா சுவாமி ரெசிடென்ஸ் உள்ள ஒரு சின்ன சம்பவம் வந்து நான் வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு விரும்புறேன். சுவாமி வந்த முதல் நாள்ல இருந்து சுவாமி வந்து என்ன அப்பப்போ பார்த்து வந்து இது பண்ணிருந்தாரு. ஏன்னாக்கா என்னுடைய தகப்பனார் கௌரி பிரசாத் வந்து 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 2006ல் சுவாமியை ரீச் பண்ணார். அது வந்து சுவாமியே அவருடைய லாஸ்ட் மூமெண்ட்ல எங்க வீட்டு முன்னாடி ஓம் சாய்ராம் போட்டிருந்த கார் நின்று சுவாமி அழிச்சிட்டு போனாரு. அது எப்போ கன்ஃபார்ம் பண்ணாருனா சுவாமி லாஸ்ட்ல சுவாமி வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணணும் சுவாமின்னு சொல்லும்போது அப்பா அம்மா தான் பாத்து கொண்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது சுவாமி சொன்னா அப்பா உங்களை ரீச் ஆயிட்டாரு. ஆமா அவர் பேர் என்ன, கௌரி பிரசாத் சுவாமி, அவர் தான் என்னோட புட்டபர்த்தியில இருக்காருன்னு கன்ஃபார்ம் சம்பவம் வந்து நான் வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு விரும்புறேன். சுவாமி வந்த முதல் நாள்ல இருந்து சுவாமி வந்து என்ன அப்பப்போ பார்த்து வந்து இது பண்ணியிருந்தாரு. ஏன்னாக்கா

0: சுவாமி சொன்னா அப்பா உங்களை ரீச் ஆயிட்டாரு. ஆமா, அவர் பேர் என்ன? கௌரி பிரசாத் சுவாமி. அவர் தான் என்னோட புட்டபர்த்தியில இருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்ணாரு சுவாமி, தான் ஆயுஷன் போனதுக்கு. அது ஒரு இன்ஸ்டன்ஸ். இன்னொன்னு என்னன்னா, சுவாமிக்கு இந்த அதிருத்ரம் வந்து வந்த மறுநாளே என்ன கேட்டார், நீ என்ன பண்ற சுவாமி, நான் வந்து அதிருத்ரம் ஸ்டார்ட் பண்றது வேலைக்கு போறது இல்ல சுவாமி. ஏன் அப்ப என்ன பண்ண போறே அப்படின்னு சுவாமி ரொம்ப கன்சர்ன்டா கேட்டாரு. ஏன்னா ஃபுல் இன்வால்மெண்ட்ல இருக்கும்போது அவளும் லாங் லீவ் தரமாட்டா. அந்த ஒரு மைண்ட்லயும் சுவாமியோட இன்வால்மெண்ட் இருக்கிறதுனாலயும் நான் வந்து இந்த டிசிஷன் எடுத்தேன். அப்போ சுவாமி கேட்டாரு, என்ன பண்ண போற இனிமேல் அப்படின்னு கேட்டாரு. அப்போ நான் வந்து இந்த 10 வருஷம் வந்து கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இப்ப யூட்டிலைஸ் பண்ணும். சோ அது இல்லாம ஒரு நம்ம ஒரு கிராட்டிடியூடா நம்ம சுவாமிக்கு சொல்லணும்னு சொல்லி, சுவாமி நீங்க என்ன சொன்னாலும் நான் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு சேவ் பண்ணதுக்கு அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்லும் போது சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு ஒரு 2 நிமிஷம் குவைட் ஆயிடுது அந்த இடமே. அதுக்கப்புறம் லாஸ்டா தான் நான் சுவாமி 12 நாள் கழிச்சு கிளம்பும் போது சொன்னேன், சுவாமி நானும் அம்மா தான் உங்க புட்டபர்த்தியில வந்து சேவ் பண்றோம் சுவாமின்னு. சுவாமி சொன்னாரு, உங்க அம்மா பாத்து கொண்டுக்கோ அப்படின்னு சொல்லி சுவாமி லிப்ட்ல இறங்க உள்ள சொன்னாரு. இப்ப ஜாப் இல்லையே என்ன பண்ண போறேன்னு சொல்லி அப்படியே லிப்ட் கீழே இறங்குது. இந்த மாதிரி வந்து அதிருத்ர யக்ஞம் நடந்தது.
1: சோ பகவான் உங்களுடைய வாழ்க்கையிலே கூடவே இருக்கிறார் என்பதற்கு பல நிகழ்வுகளை நீங்கள் எடுத்து சொன்னீர்கள். அந்த பஞ்சுமிட்டாய் வியாபாரியனுடைய பிரார்த்தனையை ஏற்று பஞ்சுமிட்டாய் கூட எல்லோருக்கும் வாங்கி கொடுத்தார் அப்படிங்கிற அந்த நிகழ்வு, பகவான் எந்த அளவிற்கு கருணை உள்ளம் கொண்டவர், அன்பின் திருவுருவம் என்பது நமக்கு நன்றாக புரிகிறது. எங்க இருந்தாலும் யார் எப்படி பிரார்த்தனை செய்தாலும் அதை பகவான் கேட்கிறார், செவி மடிக்கிறார். மிக்க சந்தோஷம். கடைசியாக நேயர்களுக்கு உங்களுடைய டேக் ஹோம் மெசேஜ்.
0: ஆனா நீங்க சரியா கேட்டீங்க நேயருக்கு, நான் ஒன்னே ஒன்னு சொல்ல விரும்புறேன். சுவாமி வந்து நம்ம எல்லாரோடையும் சுவாமி கூடவே இருக்காரு. அவர் கூடயே இருந்து அவருடைய அனுகிரகமும் அவருடைய பிளெஸிங்ஸும் நமக்கு எப்பவுமே தந்து கொண்டு இருக்காரு. அது நம்ம தான் உணரணும், அது நம்ம தான் உணரணும். இதுக்கு ஒரு சின்ன மிரக்கல் எனக்கு என்னுடைய லைஃப்ல இப்போ ரீசண்டா நடந்தது. இப்போ ஒரு போன மாசத்துல எனக்கு கால்சியம் ஸ்டோன் வந்து கிட்னி ஸ்டோன் உருவாகும். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 2-3 வாட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிலேயே டாக்டர் சாய் சேகர் மூலியமா எனக்கு சர்ஜரி நடந்திருக்கு. சோ இந்த வாட்டி ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்போ திருப்பியும் எனக்கு அந்த வலி வந்ததுனால டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போது இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது இப்போ ஒரு வருஷம் ஆயிடுத்து. ஆன பிறகு டாக்டர்ஸ் எல்லாம் பயந்து சொன்னாங்க, இப்போ நீ உடனே சர்ஜரி பண்ணலன்னா உன்னுடைய கிட்னியே உனக்கு அஃபெக்ட் ஆயிடும், நீ 1 வருஷம் தப்பிச்சதே பெரிய காரியம், கிட்னிய போயிருக்க வேண்டியது, இனிமேல் நீ இன்னும் போஸ்ட்போன் பண்ணினா பெரிய ஆபத்துல வந்து முடியும், நீ இமீடியட்டா பண்ணு அப்படின்னா. நான் வந்து ஒரு 10 நாள் டைம் கொடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு அந்த 10 நாள் போய் ரொம்ப தபஸ் பண்ணேன். சுவாமிக்கு அடிக்கடி வந்து சுந்தரம் வந்து பஜன்ல ப்ரே பண்ணுவேன். இது நீலாங்கரை ஷிர்டிக்கு போவேன். அங்க யூஸ்வலா ஐ யூஸ் டு கிரை டு சுவாமி. அப்படின்னு இருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கா இருந்தது. ஆபீஸ்ல உடனே வர சொன்னாங்க, ஆபீஸ்க்கு நான் போக வேண்டிய நிலைமை ஆயிடுத்து. போய் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என் பாஸை சீக்கிரம் ரிலீவ் பண்ண சொன்னேன். அவர் பேசிட்டே இருக்கு கொஞ்ச நாய் யாரோ வந்து போன பிறகு எனக்கு இம்மிடியட்டா யூரின் வர சென்சேஷன் இருந்தது. அதுக்கு முன்னாடி வீட்டுல ஆபீஸ் கிளம்பும்போது சுவாமி வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு, ஒரு ஃபில்டர் எடுத்துட்டு போ, இந்த டீ எல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம் இல்லைங்களா சாய்ராம், அந்த ஃபில்டர் எடுத்துட்டு போ. நான் சொன்னேன், சுவாமி எப்படி சுவாமி நான் யூஸ் பண்றது, நீ எடுத்துட்டு போ அப்படின்னு. நான் எடுத்துட்டு வந்தேன் ஆபீஸ்க்கு, அத எடுத்துட்டு போ சொன்னாரு. நான் வந்து ரெஸ்ட் ரூம்க்கு ஓடினேன், அதை எடுத்துட்டு யூரின் வரும்போது பிடிக்கும் போது அந்த ஸ்டோன் வந்து அந்த ஃபில்டர்ல விழுந்துச்சு. அந்த ஸ்டோன் பாத்தீங்கன்னா சைஸ் 12 mm மேல, சைஸ் ஆஃப் அ புல்லட், வெளியே வரத்துக்கே சான்ஸ் இல்ல. அதனாலதான் டாக்டர் ஆபரேட் பண்ணோன்னாரு. மருந்துலயும் கிடைக்க முடியாம எதுவும் பண்ண முடியாம ஒரு இது இருந்தனால இதுக்கு சான்சஸே இல்ல. பகவானுடைய அந்த கிருபையினாலதான் அது வந்தது. இது ஒரு பெரிய இதுவா இருந்தது.
1: இந்த ஃபில்டர் எடுத்துட்டு போன யார் சொன்னது உங்களுக்கு?
0: ஆபீஸ்க்கு நான் கிளம்பும் போது என்னுடைய இன்ட்யூஷன்ல சுவாமி சொல்றாரு,
1: சுவாமி வந்து கூடவே இருக்காருங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு இது சொன்னீங்க. ஒரு இன்சிடென்ட் சொல்றேன், இந்த இன்சிடென்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட். அது கூடவே இருந்து உங்களுக்கு அந்த பில்டர் எடுத்துன்னு போ அப்படின்னு உங்களை யூரின் போகும்போது அந்த ஸ்டோன் அதுல வந்து விழருது.

0: இது வந்து நடக்க முடியாத ஒரு விஷயத்தை நடத்தி
1: காமிச்சு.
0: நீங்க பிரேயர் பண்ணி சிறடி பாபா கோவில் போய் அவர் முன்னிலையில ப்ரே பண்ணலாம்.
1: சாய்ராம் எப்போ நான் டிஸ்டர்ப் ஆனாலும் சாமி ஒரு மெசேஜ் கொடுப்பாரு. சாய்ராம் எப்படி அந்த மெசேஜ் கொடுப்பாருனா, கார் பின்னாடி ஒரு மெசேஜ் வரும், ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ, டோன்ட் வரி டோன்ட் வரி அப்படின்ற மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெசேஜஸ் வரும். ஏன் அந்த இட்ஸ் நாட் அ கோ இன்சிடென்ஸ், ஏன் அந்த டைம்ல அந்த காரை நான் மீட் பண்ணும், அதுவும் எல்லா டைமும் வராது. எப்பெல்லாம் நான் டிஸ்டர்பா இருக்கிறனோ அந்த கார் திரும்ப வேண்டியது, நான் அந்த டைம்ல அந்த ஜங்ஷன்ல மீட் பண்ண வேண்டியதா இருக்கும். சுவாமி இந்த மெசேஜ் கொடுப்பாரு சார்.
0: அந்த ஸ்டிக்கர்
1: ஒட்டி இருக்காரு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சுவாமி மெசேஜ்க்கு எப்போ எப்படியா இருந்தாலும் கொடுக்கறதுக்கு சுவாமி எப்படி வேணா இது வேணா பண்ணுவாருன்றது இந்த இதோடைய இதுக்கு வேற எதுவுமே ஒரு அத்தாட்சி கிடையாது. ஆனா இன்னும் ஒரு இன்ஸ்டன்ஸ், சுவாமி இந்த இன்டர்வியூ எல்லாம் நிறைய கொடுக்கும்போது, ஒரு இன்டர்வியூல சுவாமி என்ன ஆயிடுச்சு, பாத நமஸ்காரம் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு பர்சனல் இன்டர்வியூல சொன்னாரு. சரி, சுவாமியோட பாத நமஸ்காரம் எடுக்கும்போது சுவாமி திடீர் பாதம் வந்து ரொம்ப பெருசா ஆயிடுத்து. சுவாமி நான் மேல பாக்குறேன், சுவாமி அப்படியே மேல வளர்ந்துட்டே அப்படியே போறாரு விஸ்வரூபம். அந்த இது சுவாமி இது பண்ணாரு. அந்த இன்டர்வியூ இன்னொரு ரூமே அப்படியே இருட் ஆயிடுச்சு, ஒரு தனி லோக மாதிரி ஆயிடுத்து. சுவாமி இந்த வேர்ட் தான் யூஸ் பண்ணாரு, டே எடுத்துக்கோ பாத நமஸ்காரம், இத மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இனிமேல் உனக்கு கிடைக்காது கிடைக்காது, திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. சுவாமி பேசுறது கூட தெரியல, ஏன்னா அவ்வளோ ஹைட்டு சுவாமி மேல போயிட்டே இருக்காரு. நான் இது வந்து ஏதோ ஒரு மூவிலதான் பாத்திருக்கேன், சுவாமி வந்து ஆஜானுபாவம் அது. இது நேரடியா நான் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. நான் பயப்படவே இல்லை, நான் சுவாமி சாய்ராம் சாய்ராம்னே சொல்லிட்டு பாத நமஸ்காரம் எடுத்திருந்தேன்.
0: நன்றி திருமூர்த்தி. பகவானுடைய அற்புதங்களை கேட்க இன்னும் கேட்க வேண்டும், இன்னும் கேட்க வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. நிறைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். சுவாமி நம்முடனேயே இருக்கிறார், பிரார்த்தனைகளுக்கு செவிமடைக்கிறார், ஆபத்பாந்தவனாக கை கொடுக்கிறார். பகவானை தவிர வேறு சிந்தனை எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது. குறிப்பாக அந்த விபத்து விஷயத்தை மிக அருமையாக எடுத்து சொன்னீர்கள். பகவான் எந்த அளவிற்கு கருணை உள்ளம் கொண்டு உங்களை காப்பாற்றி இருக்கிறார் என்று மிக மிக ஆனந்தமாக இருக்கிறது கேட்பதற்கு. மிக்க நன்றி. மீண்டும் எங்களுடைய அழைப்பினை ஏற்று ரேடியோ சாய் நிலையத்திற்கு வந்தமைக்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சாய்ராம்.
1: சாய்ராம் அண்ணா, நானும் ரொம்ப சந்தோஷமா இந்த சுவாமியோட இந்த மெசேஜ் எல்லாம் வந்து எல்லாருக்கும் கேட்கணும்ன்றத அந்த ஒரே ஒரு மோட்டிவ்ல இதை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சாமிக்கு நன்றி சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த இதுக்கு ஆர்கனைஸ் பண்ண சாயி உடைய ஆர்கனைசேஷனுக்கும் உங்களுக்கும் என்னை வந்து அன்பா அழைச்சி வந்து சுவாமியோட இதுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்கிற ரொம்ப ஆனந்தப்பட்டு இது ரொம்ப ஆனந்தமா இருக்கு சாய்ராம். ஜெய் சாய்ராம்.
0: நேயர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சி ஸ்ரவண மஞ்சரி. ராமகதா ரசவாகினியை திருமதி விமலா ரமேஷ் அவர்கள் வாசிக்கிறார்கள். ஸ்ரவணம் செய்து இன்புறுவோம்.
2: ஓம் ஸ்ரீ சாய்ராம். ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 7, சென்ற வாரத்தின் தொடர்ச்சி. மன்னன் சுமதிக்கு தங்கள் நன்றியை தெரிவித்த பின்னர் மிதிலாபுரியை நோக்கி நடந்தனர். சுமதி சிறிது நேரம் அவர்களுடன் சென்று முனிவரிடமும் மற்றவர்களிடமும் விடைபெற்று தன் தலைநகருக்கு திரும்பினான். விஸ்வாமித்திரர் தம் சிஷ்யர்களான ராமலட்சுமணர்களுடன் மேலும் நடந்து சென்றார். அவர்கள் யாவரும் நடுப்பகலில் பழமையான ஒரு பொழிலை அடைந்தனர். அது முன்னொரு காலத்தில் பல ஆசிரமங்களைக் கொண்டு நன்றாக கவனிக்கப்பட்ட இடமாக தோன்றியது. இப்பொழுதோ ஆசிரமங்கள் எல்லாம் பாழடைந்திருந்தன. ஒரு காலத்தில் அன்புடன் போற்றி கவனமாக வைத்திருந்த வேதிகைகளும் பவித்திரமான யாக குண்டங்களும் தென்பட்டன. ராமர் அவ்விடம் ஞானியரும் துறவியரும் தங்கியிருந்த புண்ணியமான இடமென கவனித்து தான் எண்ணியது சரிதானாவென அறிய விஸ்வாமித்திரரின் கவனத்தை ஈர்த்தார். விஸ்வாமித்திரர் சிரித்துக்கொண்டே, ராமா, எவ்வளவு சரியாக கவனித்துள்ளாய், நான் மகிழ்கிறேன். இவ்விடத்தில் குடியிருந்து இவ்விடத்தை விட்டகன்ற பெரிய மகானை பற்றி உனக்கு தெரிவிக்கிறேன், கூர்ந்து கவனி. அகலிகை சாப விமோச்சனம். இது கௌதம மகரிஷியின் ஆசிரமம், தெய்வங்களும் போற்றிய ஆசிரமம். பல ஆண்டுகள் கௌதமர் தன் மனைவி அகல்யையுடன் இங்கு வாழ்ந்திருந்தார். அவர் கடும் தவங்கள் புரிந்தார். உயர்வான பல யஜ்ஞங்களையும் யாகங்களையும் செய்தார். இப்பொழில் தெய்வீக பொலிவுடன் திகழ்ந்தது. பிரகாசத்துடனும் சாந்தியுடனும் ஆனந்தத்துடனும் விளங்கியது. ஒவ்வொரு நாளும் இங்கிருந்த மக்களுக்கு புனித நாளாய் அமைந்தது. ஞானியாகிய கௌதம மகரிஷியின் மனைவி அகல்யை பேரழகும் தூய்மையும் நிறைந்த பெண்மணி. உடல் வண்ணத்திலும் கவர்ச்சி வனப்பிலும் அவளுடன் ஒப்பிட ஒருவரும் இல்லை. ஆதலால் கௌதமர் அவளை தன் பார்வையிலேயே வைத்து விழிப்புடன் காத்து வந்தார். ஒரு நாள் ஆசிரமத்தை விட்டு வெளியே சென்றிருந்த சமயம் தேவேந்திரன் கௌதமர் போல உருக்கொண்டு ஆசிரமத்துக்கு வந்தான். தூய்மையான அம்மனை கிழத்தி அவனை தன் கணவன் எனவே நினைத்து பக்தியுடன் உபசரித்தாள். அச்சமயம் உண்மையான கௌதமர் அங்கு வந்தார். மேல் தோற்றத்தில் துரோகித்தது போல் தோன்றிய தம் மனைவியைக் கண்டு அங்கு உருமாற்றுக் கொண்டிருந்த இந்திரனனை கண்டும் அவனை புரிந்து கொண்டு கடுங்கோபம் கொண்டார். தீய மனம் கொண்ட பதரே, நீ அகல்யையிடமிருந்து வேண்டாத தொண்டுகளை பெறுகின்றாய் என்று கூச்சலிட்டார். இந்திரன் அதன் பிறகு அங்கு தென்படவில்லை. அவன் திடீரென மறைந்து விட்டான். பிறகு கௌதமர் கோபாவேசத்துடன் அகல்யையை நோக்கி, நீ இவ்வாசிரமத்தை அழித்திட திட்டமிட்டாய் அல்லவா? இனிமேல் ஒரு நிமிடம் கூட நான் இங்கு தங்க முடியாது. உன் முகத்தை நான் சகிக்க இயலாது. நீ இங்கேயே ஏதேனும் ஒரு புதரின் கீழ் உணவும் நீருமின்றி காற்றையே புசித்து கீழே குப்புற படுத்திரு. நான் செல்கிறேன் என்று கர்ஜித்தார். வஞ்சனை துரோகத்தால் பீடிக்கப்பட்ட அவ்விடத்தை அவர் வெறுத்தார். அகல்யை இதயமே வெடித்துவிடும் போல் அழுதாள். நான் எப்பாவமும் அறியாதவளென மன்றாடினாள். தான் உருமாற்றத்தினால் ஏமாற்றப்பட்டதாகவும் தன் கணவனிடம் மதிப்புணர்ச்சியினால் தூண்டப்பெற்று பணிபுரிந்ததாகவும் பதிபக்தியின் மேலீட்டினால் மயங்கி போனதாகவும் அறிவித்தாள். அவள் கணவனின் பாதங்களை பற்றி மன்னித்தருள வேண்டுமென பிரார்த்தித்தாள். அவள் கெஞ்சுதலினால் கௌதமர் சிறிது மனம் இளங்கினார். அவருக்கு உண்மை விளங்கியது. ஆனால் ஒருமுறை சொன்ன வார்த்தைகளை புறக்கணிப்பதென்பது தகாத காரியம். ஆதலினால் அவர் அவளை நோக்கி, அகல்யா, நான் சொல்லிய வார்த்தைகளுக்கு விரோதமாக நடப்பதில்லை என உறுதி கொண்டிருப்பதை நீ நன்கறிவாய். ஆதலால் நீ இங்கு புதரிலும் முச்செடியிலும் கீழே கிடந்து வாடி உலர்ந்து கிடப்ப. அப்போது தசரத குமாரரான ராமர் இவ்வழியே ஏகி உன்னை பார்த்து அவர்தம் கருணை பொழிய பெற்று அவர்தம் கால்களை பணிய அனுமதிக்கப்பட்டு உன்னிடம் அவர் பேரன்புடன் பேசப்பெற்று அவருடைய தரிசனத்தாலும் ஸ்பரிசத்தாலும் சம்பாஷணினாலும் தூய்மையடைந்து உன் ஸ்வயஸ்வரூபத்தையும் லாவண்யத்தையும் பெற்றுய்வாய். அதன் பிறகு உன்னை யான் வந்தடைவேன் என்று உரைத்து அவ்விடத்தை விட்டகன்று ராமாலயத்திற்கு விரைந்தார். அந்த கணத்திலிருந்து அகல்யை தன் பெயரையும் உருவத்தையும் இழந்தாள். அவள் காற்றை உட்கொண்டு தன் கணவனை மீண்டும் பெற கடுந்தவத்தில் ஈடுற்றாள். அதன் பிறகு செம்மை பெற்று விளங்கிய இப்பொழில் புறக்கணிக்கப்பட்டது. விஸ்வாமித்திரர் இந்நிகழ்ச்சியை எடுத்துரைத்ததும் ராமர் பெருவியப்புற்றார். என்னே, என் வருகைக்காக காத்து கிடக்கிறாள் என்றா சொல்கிறீர்? அந்தோ பரிதாபம், தவத்தில் ஆழ்ந்து எங்கு கிடக்கின்றாள், சொல்ல முடியுமா என்று வினவினார். ராமர் மேலும் வழி நடக்க விஸ்வாமித்திரரும் லக்ஷ்மணரும் சிறிது தூரத்தில் அவரை பின்தொடர்ந்தனர். ராமர் அடர்ந்த புதரினுள்ளே வழி நடந்து பாழடைந்த ஒரு குடிசைக்குள் புகுந்தார். அக்கணம் வரை அகல்யை தவத்தில் ஆழ்ந்திருந்தாள். அவள் தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் கண்களில் படாமல் இருந்தாள். தன் பெயரையும் உருவத்தையும் மறந்திருந்தாள். உணவைப் பற்றியோ உறக்கத்தைப் பற்றியோ கவலையுறவில்லை. உயிர்ப்புடன் ஒரு பாறை போன்றிருந்தாள். அவள் அடர்ந்து புகையினால் மூடப்பட்ட வேள்வித்தீ போன்றும் மேகங்களினால் மறைவுற்று சந்திரமண்டலம் போன்றும் தென்பட்டாள். ராமர் அவளை அணுக அவர் பாதங்கள் அவளை ஸ்பரிசித்தன. அகல்யை தலை நிமிர்ந்தாள். தெய்வீக வனப்புள்ள ராமரின் உருவத்தைக் கண்டாள். கண்டவுடன் அவர் தம் கால்களை இறுகப்பற்றினாள். ஆனந்தம் மேலிட்டு, ஆஹ், நான் மீட்கப்பட்டேன். ஓ தேவதேவா, எனக்கு பாப விமோச்சனம் தந்தருள வந்தாயல்லவா? இறுதியில் உன் மனம் இழகியது என்றுரைத்து பலவாறு தன் நன்றியை தெரிவித்து துதித்தாள். பிறகு மேகங்களின் பின்னின்று பிரகாசத்துடனும் பொலிவுடனும் வெளியுற்ற வான்மதி போல் எழுந்து நின்றாள். அத்தருணம் யோக சாத்திரத்தின் மறைபொருளில் தேர்ச்சி பெற்ற கௌதமரும் ராமர் அங்குற்று தன் மனைவியை மீட்ட செய்தியை தாமே அறிந்தவராய் அங்கு தோன்றினார். கடும் தவமியற்றி புனிதத்துவம் பெற்று ராமரின் ஆசிகளை பெற்ற பெண்மணியைக் கண்டார். ஆனந்தப் பெருக்கினால் கணவன் மனைவி இருவரும் ராமலக்ஷ்மணர் கால்களில் விழுந்து பணிந்தனர். கௌதமர் விஸ்வாமித்திரருக்கு வணக்கம் செய்து போற்றி நின்றார். சிஷ்யர்களின் கூட்டம் அக்காட்சியைக் கண்டு கண்வாங்காது ஆச்சரியமுற்று வியந்து நின்றது. விரைவாக விஸ்வாமித்ரர் கௌதமரிடம் விடைபெற்று ராமலக்ஷ்மணர் தன் பக்கலில் வர வடகிழக்கு திசையை நோக்கி மேலே நடந்தார். மிதிலையில் வரவேற்பு. மாலை பொழுதில் மிதிலா நகரத்தை அணுகினர். முனிவர் தூரத்திலிருந்து அந்த நகரத்தை சுட்டிக்காட்டி, அதுதான் பெரிய அழகான கட்டிடங்கள் தொடர நிறைந்த மிதிலைப்பதி என்றார். அதை கேட்ட சகோதரர்கள் இருவரும் சிஷ்யர்களும் மகிழ்ச்சி மேலீட்டினால் குதித்தனர். தங்களால் கட்டுடன் இருக்க இயலவில்லை. அவ்விடத்திலிருந்து விரைந்து நடந்தனர். அலுப்புற்றிருந்தும் அதை மறந்து சீக்கிரமாகவே அந்நகரத்தின் தலைவாயிலே அணுகினர். எங்கு திரும்பினாலும் தவசியரையும் வேதங்கள் ஓத வண்ணமிருந்த பிராமணர்களையும் சடங்குகளுடன் வளர்க்கப்பட்ட வேள்வித்தி மலிந்த கட்டிடங்களையும் கண்ணுற்றனர். ஒவ்வொரு மரநிழலிலும் நாட்டுப்புறங்களில் நின்று மாட்டு வண்டிகளில் வந்திருந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக தங்கியிருந்தனர். ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் ஆண் பெண் முதியோர் சிறியோர் குழந்தைகள் பலவித தொழில்கள் புரிவோர் பலவித இனத்தை சேர்ந்தவர் வாழ்க்கையில் பலதரப்பட்ட மக்கள் அனைவரும் குழுமியிருந்தனர். மகிழ்ச்சியினால் ஆகிய நீரோட்டம் எங்கும் ஓடுவது போல் தென்பட்டது. கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. எல்லா வீதிகளிலும் மக்கள் ஆவலுடன் குறுக்கும் நெடுக்குமாக போய்க் கொண்டிருந்தனர். அதைக் கண்டு அவர்கள் அதிக ஜனநாட்டம் இல்லாமல் இருந்த ஒரு குளக்கரைக்கு சென்றனர். ஏனெனில் எங்கு தங்குவதென்று அவர்கள் நிச்சயிக்கவும் இல்லை. அவர்களுக்கு தீர்மானமாக தெரியவும் இல்லை. மாலை கடன்களை நிகழ்த்தும் நேரமும் நெருங்கியது. ஆதலால் அவர்கள் கரை மீது தங்கள் உடைமைகளை வைத்துவிட்டு நீராடி கிரமமான காரியங்களை பூர்த்தி செய்தனர். பெருமிதமான யஜ்ஞம் உடனடியாக நிகழ இருந்ததனால் அரண்மனை அவையாளர்களும் போர் வீரர்களும் மணிக்கணக்கில் வந்து கொண்டே இருந்த துறவைகளினிடம் அவர்களுடைய பெயர்கள், ஆசிரம உறைவிடங்கள், அவர்களுடைய மதிப்பு நிலை, அவர்கள் இவ்விசேஷத்திற்கு முக்கியமாக அழைக்கப்பட்டவர்களா என்ற விவரங்கள் இவர்களை கேட்டறிய அவர்களிடம் சென்று கொண்டிருந்தனர். ஏனெனில் ஜனக மகாராஜர் அம்மாதிரியான எல்லாவித விவரங்களையும் தாமதமின்றி தமக்கு தெரியப்படுத்தும்படி வற்புறுத்தி கொண்டிருந்தார். அச்சமயத்தில் விஸ்வாமித்திரர் தம் கிரமமான காரியங்களையும் அனுஷ்டானங்களையும் முடித்துவிட்டு தம் சிஷ்யர்கள் தம்மை சுற்றியிருப்ப வானுலகத்தினின்று பூமியில் இறங்கிய இரட்டை நட்சத்திரங்கள் போன்று அச்சகோதரர்கள் தம்முடன் வீற்றிருப்ப குளக்கரையின் மீது அமர்ந்திருந்தார். ராமலக்ஷ்மணர்களும் தம் சிஷ்யர்களும் மேலும் ஆனந்தமுற மிதிலையின் சிறப்புகளை பற்றி விரித்துரைத்துக் கொண்டிருந்தார். இதன் மத்தியில் அரண்மனை தூதன் ஒருவன் அவர்களை அதிவணக்கத்துடன் அணுகி, பெரியோய், தாங்கள் யாவரென எனக்கு சொல்ல வேண்டும். எங்கிருந்து வந்தீர்? நாங்கள் அரச தூதர்கள். எங்களுக்கு கிட்ட வேலைகளை செய்து கொண்டும் கட்டளைகளை நிறைவேற்றிக் கொண்டும் இருப்பவர்கள். தங்கள் பெயரை எங்களுக்கு உரைத்தால் தங்கள் வருகையை நாங்கள் அரசரிடம் தெரிவிப்போம் என்றான். உடனே விஸ்வாமித்திரர் தன் பெயரை தெரிவித்தார். தூதன் உடனே விரைந்து நேராக அரண்மனைக்குச் சென்று ஜனக மகாராஜரிடம், விஸ்வாமித்திர முனிவர் வந்துள்ளார் எனச் சொல்ல, அவர் அம்மாபெரும் முனிவரை தகுந்த மரியாதையுடன் வரவேற்க உத்தேசித்து சபையிலிருந்த பிரதான பிராமணர்களையும் புரோகிதர்களையும் பண்டிதர்களையும் அவர்களுடைய குருசிரேஷ்டராகிய சதானந்தருடன் விஸ்வாமித்திரர் தங்கியிருந்த இடத்திற்கு அனுப்பி வைத்தார். அரண்மனையிலிருந்து சென்ற அக்குழுவினர் நல்லாசிகளை கூறிக்கொண்டு வரவேற்பளிக்கும் வேதகீதங்களை ஓதிய வண்ணம் குளக்கரையை அணுகினர். விஸ்வாமித்திரரும் தம்மை அழைத்துச் செல்ல மகாராஜாவிடமிருந்து அவர்கள் வருகிறார்கள் என்று உணர்ந்தார். அவர்களுடன் புறப்பட தயாராகும்படி ராமலக்ஷ்மணர்களுக்கு கட்டளையிட்டார். ஒவ்வொருவரும் ஆயத்தமாயினர். ஒரு பெரிய மகானுக்கு ஏற்றதான வேத மரபுகளின்படி விஸ்வாமித்திரரை சதானந்தர் கௌரவித்தார். அவர் விஸ்வாமித்திரரின் பாதங்களை விளக்கி மந்திர உச்சாரணத்தால் பவித்திரமாக்கப்பட்ட அமுது வகைகளை சமர்ப்பித்து பிறருக்கு எடுத்துக்காட்டாக அமைந்த தாழ்ந்த பணிவுடன் சக்கரவர்த்தியர்கள் யாவரையும் மெய்யன்புடனும் உண்மையுடனும் வரவேற்க பணித்துள்ளார் என தெரிவித்தார். பிறகு மூட்டை முடிச்சுகளை எடுத்து வர பல்லக்குகளை அங்கேயே நிறுத்திவிட்டு முன்னே வாத்தியங்கள் முழங்க முனிவரையும் மற்றுள்ளோரையும் ஊர்வலமாக அழைத்துச் சென்றார். ராஜவீதிக்குள் நுழைந்தவுடன் ஜனக மகாராஜரே தம் நெருங்கிய உறவினருடனும் அமைச்சர்களுடனும் அவையோருடனும் அவர்களை நோக்கி விரைந்தார். ஜனகர் விஸ்வாமித்திரரின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து, பிரபோ, இன்று என் மனோரதம் பூர்த்தியடைந்தது. உங்கள் வருகையினால் மிதிலா நகரம் இணையற்ற பேரொளி பெற்று விளங்குகிறது என்றுரைத்தார். பிறகு அம்முனிவரை பற்றியும் மற்றுமுள்ள அவர் மாணாக்கர்கள் சிஷ்யர்கள் பற்றியும் குசலம் விசாரித்தார். திடீரென அவர் கண்கள் ராமலக்ஷ்மணர்களாகிய இரண்டு சிறுவர்கள் மேல் விழுந்தன. சூரிய ஒளியால் ஆகிய இரண்டு திருவுருக்கள் போல அவர்கள் காட்சியளித்தனர். சில வினாடிகள் வரை ஒரு வார்த்தையும் பேச அவருக்கு நா எழவில்லை. அச்சமயத்தில் எங்கிருக்கின்றோம் என்றும் அவருக்கு புரியவில்லை. பெருமுயற்சி கொண்டு ஒருவாறு சூழ்நிலையை உணர்ந்தவராய் விஸ்வாமித்திரரை பார்த்து, முனிவரே, இச்சிறுவர்கள் யார்? இவர்கள் அஸ்வினி தேவர்களைப் போன்று இரட்டை தெய்வங்களாக எனக்கு தோன்றுகின்றனர். எனக்கு கருணை புரியவே வானினின்றும் இப்பொழுதுதான் இறங்கியவர்கள் போல தோன்றுகின்றனர். அத்தெய்வங்களின் மென்மையான புனித புலி இவர்களிடம் உள்ளது. அல்லது சூரிய சந்திரரே மானிட உருக்கொண்டு பூமியிலே வந்துள்ளார்களோ? இந்த இளமையான அழகிய திருவுருக்கள் தங்கள் கூட்டத்தின் உறுப்பினராய் தாங்கள் தலைமையில் எவ்வாறு வழி நடந்து வர நேர்ந்தது? அல்லது இவ்விடத்திற்கு அருகாமையில் உங்கள் நட்பு பெற்று உங்களிடம் இவ்விடத்திற்கு வந்தனரோ என்று வினவினார். தாம் இருக்கும் இடம் எது என்பதையும் தமக்கு வேண்டுவது எது என்பதையும் மறந்து தமக்குத்தாமே பேசுபவர் போல ஜனகர் கேள்விகளை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கினார். மெய்மறந்த நிலையில் காணப்பட்டார். விஸ்வாமித்திரர் அவர் நிலையை கண்டார். சிரிப்பை அடக்க முடியவில்லை. இவர்கள் அயோத்தி மன்னர் தசரத சக்கரவர்த்தியின் புத்திரர்கள். இவர்களின் பெயர் ராமலக்ஷ்மணர். இவர்களுடைய திறமையும் பராக்கிரமமும் ஆச்சரியப்படக்கூடிய திருவிளையாடல்கள் என்று பதிலளித்தார். அம்முனிவர் மேலும் சொல்ல பிரியப்பட்டார். ஆனால் தங்குமிடத்திற்கு சென்ற பிறகு எல்லாவற்றையும் அவருக்கு சொல்வது நன்றென நினைத்தார். ஆதலால் சம்பாஷணை அப்பகுதியிலேயே முடிவடைந்தது. விஸ்வாமித்திரரும் அவருடைய குழுவினருக்கும் தங்குவதற்கு புதியதாய் அமைந்திருந்த இடத்தை நோக்கி அவர்கள் நடந்தனர். அவ்விடம் ரம்யமான ஒரு தோட்டத்தின் நடுவே அமைந்த சிறிய அழகிய கோயில் போன்ற கட்டிடம். பச்சிலைகளினாலும் தோரணங்களினாலும் ரம்யமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அங்கு நிசப்தம் ஆழ்ந்து நிலவியது. அவ்விடத்தில் வானிலிருந்து சாந்தி தாரையாக காற்றின் மூலம் வந்திறங்கியது போல இருந்தது. ராஜ மாளிகைக்கு வெகு அண்மையிலேயே அவ்விடம் அமைந்திருந்தது. ஆதலால் ஜனகர் அவர்கள் யாவரும் உள்ளே செல்ல அவர்களுக்கு தாமே வழிகாட்டி மறுபடியும் விஸ்வாமித்திரரின் பாதம் பணிந்து, தங்கள் வருகை எனக்கு அளவிட முடியாத வலிமையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது. பல பிறவிகளில் பெற்ற நலனின் பயனால் இந்த பாக்கியம் எனக்கு கிட்டியதென்பது திண்ணம். இப்பொழுது நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். ரித்விக்குகள் சொல்லியபடி யஜ்ஞம் தொடங்க இன்னும் 12 நாட்கள் உள்ளன. ஆதலால் தயவு செய்து இந்த மிதிலை நகரிலேயே தங்கியிருந்து என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று வேண்டினார். விஸ்வாமித்திரர் ஜனகர் சொல்லிய ஏற்பாட்டிற்கு யாதொரு தடையும் இல்லை என்றும், ஜனகர் அதை பற்றி கவலையுற வேண்டியதில்லை என்றும் தெரிவித்தார். வெகுகாலம் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது போல ராமலக்ஷ்மணர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். அன்றிரவு அவர்கள் அமைதியோடு உறங்கவும் ஓய்வு பெறவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அரண்மனையினின்றும் பால், பழங்கள், தேவைப்படும் மற்ற பொருட்கள் அனைத்தும் அனுப்பப்பட்டன. நான் தங்கள் தரிசனத்திற்காக காலையில் வருகிறேன். தாங்கள் ஓய்வை மேலும் காலதாமதம் செய்வது தவறு. தாங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்து அலுத்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி விடை பெற்றார் ஜனகர். பிறகு அவர் பண்டிதர்கள், மதகுருக்கள், அறிஞர்களோடு அரண்மனைக்கு திரும்பினார். ராமலக்ஷ்மணர்கள் ஜனக மகாராஜரிடம் பக்தியையும் பணிவு நிறைந்த பண்மையும் அவர் முகத்தில் பிரகாசித்த சாந்தியையும் சந்தோஷப் பொலிவையும் பற்றி தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். அவர்கள் முனிவரின் பக்கத்தில் அமர்ந்து பழங்களையும் பாலையும் உண்டனர். பிறகு அவருடைய அனுமதி பெற்று ஓய்வு பெற தங்கள் விடுதிக்கு சென்றனர். அன்பார்ந்த நேயர்களே, ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 7 இன்னும் வளர்கிறது. இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.
0: சாய் அன்பர்களே, மெய் அன்பர்களே, நிகழ்ச்சியில் இறுதியாக இடம் பெறுகின்றது தெய்வத்தின் அருளுரை. பகவான் அவர்கள் 2009 நவம்பர் மாதம் 22 பட்டமளிப்பு விழாவில் ஆற்றிய உரையின் 5வது பாகத்தினை தமிழாக்கத்துடன் கேட்டு மகிழ்வோம். தமிழாக்கத்தினை அளிக்கிறார் சேவாதல தொண்டர் திரு வெங்கடேஷ் அவர்கள்.
3: கனுக்கா, மதர் மதத்து முதல் பிடித்து ஒரு மனுஷியை காது.
4: யார் ஒருவர் தாயை அவமதிக்கிறாரோ அவர் மனிதனே இல்லை.
3: 8 இன்று சாக்கி பெஞ்சி பெத்த ஜேசி இந்த ஸ்தித்தி தெப்பிச்சிந்தி அமதரே.
4: உண்மையில் உங்களை பெற்று போஷித்து அன்பு செலுத்தி தன் சக்தி எல்லாவற்றையும் செலவிட்டு வளர்த்தவர் தாய்.
3: அவருக்கு 8 ஜப்பு ஜேசினாலே சாத்தியமே தவிர்க்கணும். அவருக்கு சேவை செய்யாது.
4: அந்த தாய் உடல் நலம் இல்லாமல் போனால் சேவை செய்வது உங்கள் கடமை. தாயார் எதை சொன்னாலும் உங்கள் நன்மைக்காகத்தான் என்பதை உணர
3: வேண்டும்.
4: உங்கள் விருப்பத்திற்கு மாறாக தாய் எதையாவது சொன்னால் அவர் மீது கோபப்படக்கூடாது. அவர் எதை சொன்னாலும் உங்கள் நன்மைக்குத்தான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
3: குச்சேலர்
4: கிருஷ்ணனிடம் வந்தார்.
3: குச்சேலர்
4: மிகவும் ஏழை.
3: கிருஷ்ணா
4: கிருஷ்ணனோ ராஜா.
3: அந்த தகுதி போத்தா ராஜஸ்தானும் ராஜவரும் அது குறித்து பயம் வச்சு.
4: தன்னை உள்ளே அனுமதிப்பார்களா, கிருஷ்ணனை நெருங்க விடுவார்களா என்றெல்லாம் எண்ணி தயங்கினார்.
3: காணி நிஜமாயிருந்து தெய்வத்தமோ
4: இறைவன் சத்தியம், ஒரு நாளும் யாரையும் கைவிட மாட்டார்.
3: அது தெரிய போயிடுச்சு. பின்னர்
4: கிருஷ்ணன் குச்சேலனிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்.
3: ஏதி வந்து சுவாமி பிரேமோட்டி அதே நாக்கு பதிவேறு தன்றி.
4: கிருஷ்ணா வேறு ஒன்றும் வேண்டாம் எனக்கு, உன் அன்பு ஒன்று மட்டும் இருந்தாலே போதும் என்றார் குச்சேலன்.
3: சரி, போயின்றி.
4: அதற்கு பிறகு கிருஷ்ணர் குச்சேலனுக்கு வீடு திரும்ப அனுமதி அளித்தார்.
3: இன்றைக்கு போய் சூழ்ச்சி
4: வீட்டிற்கு திரும்பினால் அவருடைய வீட்டை காணவில்லை.
3: காலி பாரி எக்கடுந்தோ தெரியுது.
4: தன் மனைவியின் இருப்பிடமும் தெரியவில்லை.
3: பிள்ளை எக்கடுந்தாலும் தெரியுது.
4: குழந்தைகள் என்ன ஆனார்கள் என்றும் தெரியவில்லை. அவருடைய கண்களுக்கு அவர் குழந்தைகள் நிறைய அணிமணிகளை அணிந்த நிலையில்
3: தென்பட்டனர்.
4: அவரால் நிறைய அணிமணிகளை அணிந்திருந்த நிலையில் இருந்த தன் குழந்தைகளையே அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவருடைய தற்போதைய நிலைக்கு காரணம் கிருஷ்ணரே.
3: சம்பாதிச்சுட்டே
4: ஒருவர் கடவுளுடைய அன்பை பெற்றால் அருளுக்கு பாத்திரமானால் எல்லாம் தானாகவே வந்து சேரும். கடவுள் மீது அன்பு மட்டும் இல்லாவிட்டால் எவராலும் இந்த உலகில் எதையுமே அடைய முடியாது. அதனால் நாம் கடவுள் மீது நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
3: மனம் ஊருக்கே கேவலமோ பாகிஸ்தான் வாழ் சீனா வாழ் தெரியக்கூடாது.
4: நாம் இவர்கள் பாகிஸ்தானியர்கள், இவர்கள் சைனாக்காரர்கள் என்றெல்லாம் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. அவர்களிடம் நிறைய பணம் இருக்கிறது.
3: அப்பு செய்தாரோ
4: அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் கடன் தர தயார்.
3: அந்நிய செய்து கட்டப்பட்டு துர்மார்க்கம்.
4: ஆனால் என்ன லாபம்? அவர்களுடைய குறுகிய மனப்பான்மையே அவர்களை எல்லா நன்மைகளில் இருந்தும் தூர விலக்கிவிடும். அதற்கு அவர்களுடைய கெட்ட குணங்களே காரணம். நாம் மற்றவர்கள் மீது வெறுப்பை காட்டும் போது நம்மிடம் எவ்வளவுதான் பணம், அன்பு முதலின இருந்தாலும் அவை யாவுமே நம் உதவிக்கு வராது.
3: முக்கியம் குணம் காவாலி.
4: ஆகையால் பணம் முக்கியம் இல்லை, குணம்தான் முக்கியம். எனவே நாம் மனிதவள பண்புகளை போற்ற வேண்டும். உங்களை மனிதன் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். மனிதவள பண்புகள் இல்லாவிட்டால் எப்படி மனிதன் என்று சொல்லிக் கொள்ள முடியும்? மனிதவள பண்புகள் இருந்தால் மட்டுமே மனிதன் என்று சொல்லிக் கொள்ள முடியும்.
3: ஹியூமன் வேல்யூ உண்டேட்டு வாரிக்கு தெய்வம் எப்படி உடனும் நிரந்தரமும்
4: மனிதவள பண்புகள் இருந்தால் கடவுள் உங்களுக்குள் எப்பொழுதும் நிலைத்து இருப்பார், உங்களுக்கு மேல் இருப்பார், உங்களுக்கு கீழ் இருப்பார், உங்களை சுற்றியும் இருப்பார். அதனால் நீங்கள் அடிப்படையாக மனிதவள பண்புகளை பெற்றிட வேண்டும். நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கென்று கஷ்டப்பட
3: வேண்டாம்.
4: அதிகப்படியான வருமானம் வேண்டும் என்று உத்தியோகத்தை மாற்றுவது சரியாகாது.
3: அது மணி காது.
4: அது பணமே கிடையாது.
3: மணி கம்ஸ் அண்ட் கோஸ்.
4: பணம் வரும் போகும்,
3: மொராலிட்டி கம்ஸ் அண்ட் க்ரோஸ்,
4: நன்னடத்தை வரும் வளரும். அதனால் நன்னடத்தையை வளர்த்துக் கொள்ள
3: வேண்டும்.
4: நமக்கு கடவுளின் மீது அன்பு இருக்க வேண்டும். கடவுளின் மீது அன்பை வளர்த்துக் கொண்டால் அசுர குணங்களை தாமாகவே விட்டுவிடுவீர்கள்.
3: காரி எப்படி அப்பகுதியோ,
4: கடவுளின் மீது அன்பு இல்லாத போது
3: சமாஜம் கூட சக்கப்பட போதே,
4: நீங்கள் சமுதாயத்தில் ஒரு தரமான வாழ்வை எதிர்பார்க்க முடியாது. கடவுளின் மீது அன்பு இருந்தால் நல்ல பெயரை பெறுவீர்கள்.
3: குட் நேம் ராவாலே,
4: உங்களுக்கு நல்ல பெயர் வேண்டும் என்றால் உங்கள் நேரத்தை பிரார்த்தனையில் செலவிட வேண்டும்.
3: எப்பொழுதும்
4: பிரார்த்தனை எப்பொழுதும் மனத்தில் இருக்க வேண்டும்.
3: பகவத் பிரீதி,
4: கடவுள் மீது அன்பு,
3: பாப பிரீதி,
4: பாபம் செய்ய பயம்,
3: சொசைட்டி,
4: சமுதாயத்தில் நன்னடத்தை,
3: அப்படி நீங்கள் மனசு வராட்டி வசதி
4: என்றிருந்தால் உங்களுக்கு நல்ல நடத்தை இருக்கும்.
3: குட் டே வச்சிருப்போ அந்த குட் பை குட் பை.
4: நீங்கள் எங்கு சென்றாலும் பிறரால் மதிக்கப்படுவீர்கள்.
3: கனுக மஞ்சி பெயர் தீச்சுக்கொண்டி,
4: அதனால் நீங்கள் நல்ல பெயரை எடுக்க வேண்டும்.
3: குட் வர்க்,
4: நல்ல செயல்களை செய்ய வேண்டும்.
3: பி குட் மைண்ட்,
4: நல்ல உள்ளங்களை பெற்றிட வேண்டும்.
3: எட்டி பேட் தாட்ஸ் உண்டாக்கும்,
4: எந்த விதமான கெட்ட எண்ணத்திற்கும் இடம் கொடுக்க கூடாது. இந்த வயதில் நிறைய கெட்ட எண்ணங்கள் எழும்.
3: அது ஏஜ் பிரமாணம்,
4: அது வயதால் ஏற்படும் தாக்கம். இந்த வயதில் எழும் தீய எண்ணங்களின் போக்கில் செல்லாதீர்கள். இன்று நீங்கள் சிறுவர்களாக இருக்கலாம், சில வருடங்களில் வயதானவராகத்தான் போகிறீர்கள்.
3: அப்படி போயிடாது,
4: அப்பொழுது சிறுவன் என்னும் நிலைக்கு என்ன ஆனது? ஆகவே குழந்தை, சிறுவன், இளைஞன், முதியவன் என்னும் நான்கு நிலைகளும் ஒருவருடையதே.
3: காரி தேகால் மாறினாய், பேரு மாறினாய், காரி மனுஷன் ஒக்கடே.
4: காலத்தின் போக்கில் உடல்தான் மாற்றம் பெறுகிறது, ஆனால் உள்ளிருப்பவர் ஒருவரேதான்.
3: கருவனே, அதே ரீதி தெய்வம்
4: அதே போலவே பெயர்களும் வடிவங்களும் பலவாக இருக்கலாம், ஆனால் இறைவன் ஒருவரே. அதனால் அந்த ஒரு இறைவனிடம் ஒன்றெனும் தன்மையுடன் நமக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும்.
3: எப்பொழுதும்
4: நாம் எப்பொழுதும் இறைவனை பற்றிய சிந்தனையிலேயே இருக்க வேண்டும்.
3: அப்படியே விரும்பப்படுத்தார்,
4: அப்பொழுதுதான் நீங்கள் நல்லவராக இருக்க முடியும். நீங்கள் எல்லோரும் நல்ல நடத்தையுடன் மனிதவள பண்புகளை பெற்று நல்லவராகவே வாழ்ந்து நல்ல பெயரை பெற்றிட வேண்டும்.

நேயர்களே, தமிழ் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். அதுவரையில் பகவானுடைய பொன்மலர் பாதங்களை மனத்தில் இருத்தி தியானத்தில் ஆழ்ந்திருப்போம். ஜெய் சாய்ராம்.